கருடத்தாய் வேங்கடத்தாய் திருநாராயண மலையாய் விருடபத்தாய் விருடத்தாய் பெருமானே எனப் புகழ்ந்து தேவரலாம் திரண்டனர்காள் திரண்டுளரைப் புறந்தருள வேங்கடவாய் எழுந்தருள்வாய் அருளிடுனில் செயல்முடி

துரைக்கும் உரையும் ஒரு மிக முரட்டு கல்லுரையாய் தென்படுமாறு உலகடியை வேங்கடவான் சரண் புகுந்தோம். கொடியமிழ்ந்த திருக்கலசம் கற்பதரு தாமரைப்பூ, நெடிய குடை சங்கு சக்கரம் வஜ்ஜிரத்தோடு.